வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்போர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை. ஸோ இந்த வெள்ளி இரவில் உங்கள் எல்லாரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் ஹரிதா பேசுகிறேன். அண்ட் இன்னைக்கு பர்டிகுலர்லி எந்த கண்டென்ட்டும் கிடையாது. ஸோ நாம் இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்வலாக ஒரு பீச் சைடில்

கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் நிகழ்ச்சி. ஸோ உடனுக்குடன் நீங்கள் எல்லாரும் என்ன செய்கிறீங்கன்னா, நம்மளுடைய இரவின் தாலாட்டுகள் இன்ஸ்டாகிராம் பேஜை போய் ஃபாலோ பண்ணுறீங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து உங்களுக்கு என்ன பாட்டு வந்து இன்றைக்கி போடலாம் அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க. அந்த சாங் தான் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் கலந்துரையாடல் மாதிரி கிட்டத்தட்ட, அதாவது இந்த வாரம் இதுக்கு ஒரு பிகினிங்காக வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்னு, நீங்கள் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க இந்த பாட்டு வேணும் அப்படின்னு. ஸோ அதை நான் வந்து இன்றைக்கி வந்து ப்ளே பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி எல்லோரும் மறக்க

மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக உங்களுடைய பாட்டு வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ விளம்பரமாக எடுத்துக்காதீங்க, ஒரு கைண்ட் ஆஃப் விளம்பரம் தான், பரவாயில்ல. ஸோ இட்ஸ் ஓகே, வாங்க அடுத்த பாடல் கேட்டு வந்துடலாம். அடுத்து என்ன பாடல் கேட்கலான்றதை யோசிச்சுக்கோங்க, யோசிச்சு வச்சுட்டு மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள், பாடல் கேட்டு வரலாம்.

இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் த்ரீ சிஆர் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் மனம் முதல் மக்கள் வரை. ஸோ இன்னைக்கு இந்த நாள் வந்து உங்களுக்கான நாள். ஸோ என்ன பாட்டு வேணுன்றதை மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் கேட்க போகிற பாடல் தான் வரப்போகுது. அத்துடன் வாங்க போயிட்டு இன்னொரு பாட்டு கேட்டு வரலாம். மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பேக் டு பேக் சாங் எபிசோட் தான் இன்றைக்கி வந்து. ஸோ அடுத்த பாட்டு கேட்டு வரலாம் வாங்க.

0: என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை
1: சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

கேட்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தலாட்டுகள். இது மனம் முதல் மக்கள் வரை. ஸோ தொடர்ந்து நாம் இன்றைக்கி வந்து நீங்கள் கேட்டவைன்ற மாதிரி நீங்கள் கேட்ட பாட்டாக வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ நீங்களும் இதில் வந்து பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய இரவின் தலாட்டுகள் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பாட்டு உங்களுக்கான பாட்டாக தான் இருக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை ப்ளே பண்ணிடுவோம். ஸோ தொடர்ந்து இணைப்பில் காத்துருங்க. அது அடுத்த பாட்டை கேட்கலாம் வாங்க.

வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாங்ஸ், நீங்கள் கேட்ட பாட்டு, நீங்கள் கேட்டவை மட்டும்தான் இன்றைக்கி வந்து பார்த்துட்டு இருந்தோம். இதே மாதிரி நிறைய புது புது கான்வர்சேஷன்ஸ், புது புது கண்டென்ட்ஸ் நீங்கள் எல்லோரும் என் கூட பேசலாம், நான் உங்கள் எல்லார் கூடையும் பேசுகிறேன். இதே மாதிரி புதுசாக நம்ம வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். இதே போல் இன்றைக்கி சப்போர்ட் பண்ண மாதிரி எல்லா நாளும் நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நாம் எல்லோரும் சேர்ந்து எப்பயும் என்ஜாய் பண்ணலாம். இதே போல் அடுத்த வாரம் வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரிதா, தொழில்நுட்ப உதவியாளர் பாவனா சந்திரன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தூரன். இது மனம் முதல் மக்கள் வரை இரவின் தாலாட்டுகள்.

கேட்டுக்கொண்டிருப்பது இது மெல்பர்னின் ஸ்ரீ சியார் வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் மனம் முதல் மக்கள் வரை. ஸோ தொடர்ந்து நாம் இன்னைக்கு

கேட்டுக்கொண்டிருப்பது இது மெல்பர்னின் த்ரீசியார் பேனலி மற்றும் இன்ம தமிழ் பேனலியின் இரவின் தாலாட்டுகள் மன முதல் மக்கள் வரை. ஸோ தொடர்ந்து இன்னைக்கு நாம வந்து நீங்கள் கேட்டவை அப்படின்ற இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் நீங்கள் எல்லாரும் கேட்ட பாடல் தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாகவே கேட்டோம். நிறைய என்கேஜ்டான கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு திருப்பி திருப்பி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எல்லாம் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இது ட்ரை பண்ணது. ஸோ இதே மாதிரி நம்மளுடைய பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து இரவின் தாலாட்டுகள் பேஜில் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். சாங்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கப்புறம் வந்து நிறைய என்கேஜ்டான கண்டென்ட்ஸ், கான்வர்சேஷன்ஸ், நிறைய டிஸ்கஷன்ஸ், நீங்கள் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரிலாம் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி எப்படி நீங்கள் எல்லோரும் என்கேஜ்டாக சப்போர்ட் பண்ணீங்களோ இதே மாதிரி எல்லா வாரமும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் நான் எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்பையும் இது வந்து மெல்பர்னுடைய ஈவினிங் ஷோ. எப்பையும் ஃப்ரைடே ஈவினிங் 8:30 to 9 o'clock நம்ம ஷோ வந்து 3CR ரேடியோவில் வந்து ப்ராட்காஸ்ட் ஆகுது. ஸோ கேட்க முடியாதவங்க, இங்கே இல்லாதவங்க இன்ப தமிழ் வானொலின்ற வெப்சைட்டில் நீங்கள் எப்போயுமே நம்ம ஷோ இந்த இதே டைமுக்கு லைவில் வந்து கேட்கலாம். ஆஸ்திரேலியாவில் உள்ளவங்க கம்யூனிட்டி ப்ளஸ் ஆப்பில் கேட்கலாம், இல்லைன்னா 3CR-உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் கேட்கலாம். நீங்கள் இப்போ சொல்கிற சாங்ஸ் வந்து நான் ப்ளே பண்ணுறேனா இல்லையா அப்படின்றத கூட நீங்கள் அதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா வாரமும் நாம் எல்லோரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். தொடர்ந்து இணைப்பில் எப்பயுமே காத்துகிட்டே இருங்க இந்த வாரம் மாதிரி இந்த டைமிங்க்கு. ஸோ நம்ம ஷோ வந்து மெல்பர்ன் டைமிங் ஃப்ரைடே ஈவினிங் 8 to 9 o'clock வரைக்கும் ப்ராட்காஸ்ட் ஆகுது, மறந்துடாதீங்க. ஸோ இந்த வாரம் இதே எனர்ஜெட்டிக்கான பர்ஃபார்மன்ஸை நெக்ஸ்ட் டைமும் வந்து கொடுப்பேன்ற அதே கான்ஃபிடென்ஸோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹரிதா, தொழில்நுட்ப உதவியாளர் பவனா சந்திரன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தூரன். இது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்பர்னின் 3CR வானொலி மற்றும் இன்ப தமிழ் வானொலியின் இரவின் தாலாட்டுகள் மன முதல் மக்கள் வரை.